0: chi chup sung e.
1: Chi sas.
0: Ya chen ka shup ba. Ka zu shune se ya mi du.
1: La cha la.
0: La.
1: Bei ping tiep chi du.
0: 给广大党吧，我抵那个汤月水，抵那了别子钱么大，三百钱，他都不容易露那个。徐长，邱大汤月，朋友出事。 제망 하나 줘. 베이핑 로토스는

0: Oh, finge chestele. Nanjilingo takje hngo de kömne. Ramo lu sinele na khura khartu kyanange as podishido. Oya, tengi kodishida. Ta talu hngo de une shugamdwa. Tubu. Bebu. Yangu. Chobu. Hajangi yaudu.
1: Yami kimbe na khung tibu mebta na khung kakba na chu yang su tenba ko na gu yu ko lo chi ni de lo chi chi chen chen ma to ba so ki ya me ni chu thun si kyo bu ching pi thang to phi tha ching pi thang gi thun che ching pi lu ni ge gap ki chi wa la ki yu be ya me na chu chi si si ji xin gi nin chu le chu be min chu di wen tu gi leng kyo thab lam ki ko ni min chu na khung ki sa wa ge thub la min chu gi gyu rim nang kap ya me gu be tha na khung la phuk tu mi be tho ni xiao yun kang ya mei ba yan ni sang tu
2: yun tong ya mei ni ri tang tie wei ren xin ki ya mei ni la pian bu yu gyu rim yong le xie xue yu be xie xue bu qi la ge lin yu ka ba ang cha le wo ye gu ji chu sum gu gu gu chu sum san ye la sen yang chen lam fu kang mian kang ki ne de bu sar be ka zhi qing bi tang na ye di tang di ne xi ge zi lu mu che di ku ka zhi qing bi tang na ye mie zhe cong kang luo ge chong ge ni tong qu guan bu lam luo ge lu chong tang bu ka zhi qing bi tang na ye mie zhe cong kang
3: zhen shu tang ne ji zi mi ji bie qi guo zhen shu tang nang ge xin yu chong yu yong ge ne nian zhe yu ge zo ye cong ga du pian mi yi mi pi ju tang ne nian zhe da gong qi zhe bei ne nian zhe yu ge zu tuan nan nang ruo 年年这个年春期我进屋没电话堂严格局那边拆在那后面两个托了都是年年这月呢真书堂了片堂严用给母鸡从大床家一边严素雨在用外所那股跌入去的从南图了我进屋的真书堂给三三给吃挖住面滚了地堂起日剧堂米剧那剧香辣所给居特忙为从家都片面一命案别剧前的错了等到白药白云山进修堂出面跟着几年就米站了七十余边问了林呢问了白云云推剧堂子给你也从家都片面录制堂一命案连不堂别剧囊球三年他是装给林国下郎爬过从中给一张他望着两个月估计出去硬硬硬硬硬硬硬硬硬硬硬硬硬硬硬硬硬硬硬硬硬硬硬硬硬硬硬硬硬硬硬硬硬硬硬硬硬硬硬硬硬硬硬硬硬硬硬硬硬硬硬硬硬硬硬硬硬硬硬硬硬硬硬硬硬硬硬硬硬硬硬硬硬
4: 我们的地址是给了开药嘛的，让部落亲戚的嘛的，韩立芳的白居单吧，爹拿个橘子做呢，人中的面子里，车站站的捐钱名都拿。站哪不？也不去参与。宿舍这门口的店家韩立芳白居单的这个人，都是干部就站起，婆婆单宿舍站门口人呢，就是地里人自己婆婆单，俺的休息单呢，谁也不去领给。
5: 这样我想想。
2: 东西也做苦些了，你让了白居单呀的韩立芳给吞下三百的人，记录了呀，你们我了呀，没事西西的，南部了呀，那不帮不，也不是要的。
6: 韩立芳的，我那也要多。
7: 韩立芳跟踪点给，俺们那个班的，名字也不是那热闹。
8: 他是温州崇德强国长，韩立芳从康，公司彭龙叔，米州三百五，韩立芳从康，
2: 林国下南去，杰克布洛车开去，韩立芳从康。
9: 新的鱼缸品种严了鱼缸，鱼品上涨，各通就是严冬的。品种的严冬，品种的拖尾，品种的不准。中国新的鱼缸品种严了鱼缸。
10: 狼火动物汤，卡拉萨瓦，你认为个八卦石柱浪子，预防八卦脏水坑都撇汤，预防八卦脏水坑去，日本美白，娘们脸汤，搓到囊去，冷血团巴汤，刚拉石柱浪巴，八百年菜汤。
9: 轮中八国平年三个开发所及，八百年头有才，预防八国脏水坑都平年，人民啊，娘们脸汤搓到囊去。预防八国脏水坑去七来明年做平和，帮年举得盘，八国脏水几个月呗，过年配八了，各是修。他的开发的今年我用啊钱去，预防八国脏水坑去七来明年开业八国了，大供级别是供龙就结束了，人民啊，娘们脸汤搓到囊去，八百年再谈。
10: 轮中八国平年三个开发所及，八百年头有才，预防八国脏水坑都平年，人民啊，娘们脸汤搓到囊去。三年，哈萨创建杨振罗浪，我大昂脚松，录制开发，来我也估计，初期松啊，积极给。